දැගෙන දා. දැගිට දැග දැග. දැගිට දැග දෙන්න. දැගිට දැග දෙන්න. දැගෙන දා. කිට තක දෙගෙන නැ නැ. කිට තක තකිට තුකිට තක දාදෘගිට දෙකිට තක දා. දාන දෙකිට තකිට තුකිට තකිට තුකිට දෙගනලා. දැකිට දාන දා. திருகடத்துக்கு தாத்திரிக்கிறது இழந்தா காந்தா திருகடத்துக்கு தாத்திரிக்கிறது இழந்தா காந்தா திருகடத்துக்கு தாத்திரிக்கிறது இழந்தா.

தக்கிட்டு தான் தக்கிட்டு தான் தக்கிட்டு தான் தக்கிட்டு தான் தக்கிட்டு தான் தக்கிட்டு தான்.

தாங்கிட்டு தூங்கிட்டு தாங்கிட்டு தூங்கிட்டு கேட்டாங்க கேட்டு கேட்டேன் தக்க தக்க கீன நதி தாத்தா தான்.